அதக்கிருத்த தானக்கிருத்த தானக்கிருத்த தரன்னு தரன்னு தரத்து பார்த்து பருத்து நெய் பருன்னு.

அழகிருந்த தருண தருண தருத்து பாகு பருத்து நெய் பருந்து ஜன கே ஜன நன நன நன